0: புத்தர்னு தப்பு தம்னா ஜப்பி பாந்தவு கம்தித்தா திப்பர் லாத்து திருவிச்சு அவாசாயி பால தத்து தமானு ஜப்பியா ஆத்தே தனு ரணம் ரக்கலவு பர் லாத்து தம்னா ஜப்பி பாலி பருதா வாழ்வி வீங்க நாயா உஸ்து விச்சாகே ராஜனி தல்வார் கடலி தித்தம் பாட் கியா
1: मैं भी प्रात बनाऊंगी माँ तू आंदा जाप कराऊंगी
2: मेरी मेहनत